ஆனால் செய்யாந்தேரா சொல்பதே சிறதேப சாவுமான சேலானுக்கு பல பாவம் ஆலத்த பால்துவயிலே சுவார் ராம் நாமந்திருத்தார் பூரே குருகி பூரி திக்யா ஜிஸ்மன் பசேத்து சாஜ் பிரிக்யா மந்தன் நாம் ஜபோலிபலாயே தூக் தர்த் மந்தே பாவுஜாய் சஜபா பார் கரோபா பாரி தர்கே நிபே கேபு துமாரி ஏகா

சர்வரூபே நமோ சர்வூப்பே நமோ சர்வு காப்பே நமோ சர்வு தாப்பே நமோ சர்வு காலே நமோ சர்வு பாலே நமஸ்தாஸ்து தேவ நமஸ்தங் அபேவே நமஸ்தங் ஜனமே நமஸ்தங் சுபமே நமோ சர்வு காமனே நமோ சர்வ பாவனே நமோ சர்வரங்கே நமோ சர்வு பங்கே நமோ காலு காலே நமஸ்தாஸ்தியாலே நமஸ்தங் பரணே நமஸ்தங் பரணே நமஸ்தங் ஜராரங் நமஸ்தங் கரிதாரங் நமோ சர்வதந்தே நமோஸ்தபந்தே நமஸ்தங் நிசாக்கே நமஸ்தங் நிர்வாக்கே நமஸ்தங் ஹிமே நமஸ்தங் கிரீமே நமஸ்தங் நந்தே நமஸ்தங் மஹந்தே நமஸ்தசராகே நமஸ்தங் சுஹாகே நமோ சர்வசோகம் நமோ சர்வபோகம் நமோ சர்வகர்த்தா நமோ சர்வஹர்த்தா நமோ ஜோக ஜோகே நமோ போக போகே நமோ சர்வத்யாலே நமோ சர்வபாலே சாச்சரீ சாந்தவ பிரசாதம்.

பாடுபாடு கட்டியில் அத்திய பாடுபாடு பரிய சாத் பாடுபாடு பேடிப்பாய பாடுபாடு கடிய கா படிய ஜெயத்தை பர்ஸ் பர்ஸ் படிய ஜெயத்தை மாசு படிய ஜெயத்தி ஆர்ஜா படிய ஜெயத்தை சா

0: பார்த்தா குஜா சாலாய் சாசு தர்கா அந்த பாய தக்னா தூட் ஸ்பூத் மல்லா பஹலா
1: தக்னா இந்திரி தக்னா நாரி பல்கை தொப்பவே நித்தாடி தக்னா பேரி தக்னா.